0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி, வைகாசி திங்கள், 22ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. இன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கொமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும், 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: So they'll need to have a prescription from a licensed doctor. They'll need to conduct that online course that will give them vital and important information about when to use cannabis and when to use their car. And thirdly, of course, I'll need to register as a medicinal cannabis user with Transport for New South Wales.
2: மருத்துவரின் பரிந்துரையுடன் கஞ்சா பயன்படுத்தும் நோயாளிகள் வாகனம் ஓட்டியதற்காக தண்டிக்கப்பட வேண்டுமா? இந்த கேள்விக்கு புதிய பதிலை வழங்கும் வகையில் நியூ சவுத் வேல்ஸ் அரசு முக்கியமான சட்ட மாற்றத்தை முன்வைத்துள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணி, அதோடு லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பியூஃபோர்ட் காசில் கோட்டையை 26 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது, இது குறித்த நிகழ்ச்சி, ஆஸ்திரேலிய எரிபொருள் நிலையங்களில் காணப்படும் முக்கிய எரிபொருள் வகைகள் பற்றிய விவரணம், அதோடு இலங்கை இந்திய செய்திகளின் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள், வாசிப்பவர் செல்வி இன்பசேகரன். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பெண்கள் இனி நேரடியாக மருந்தகங்களிலிருந்து கருத்தரை மாத்திரைகளை பெறுவதற்கான வசதி இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியை நிறைவு செய்த 30 மருந்தாளர்கள் தற்போது இந்த சேவையின் கீழ் கருத்தரை மாத்திரைகளை பரிந்துரைக்க தகுதி பெற்றுள்ளனர். வரும் மாதங்களில் மேலும் பலர் பயிற்சியை முடிப்பதால் இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய திட்டம் பெண்களுக்கு சுகாதார சேவைகளை விரைவாகவும் வசதியாகவும் அணுக உதவும் முக்கிய நடவடிக்கையாகும் என சுகாதார அமைச்சர் ராயன் பார்க் தெரிவித்தார்.
4: I need to make it easier for women and families to access healthcare in a time when people are extremely busy. To do that, I've got to use the highly trained individuals like pharmacists, like GPs, in our community that are highly trained, highly respected, to make sure that they can do what they need to do.
2: காசா நோக்கி சென்ற ஃப்ளோட்டிலாவில் பங்கேற்று திரும்பிய உறுப்பினர்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் பாலியல் தாக்குதல்கள் பயங்கரமானதும் ஏற்றுக்கொள்ள முடியாததும் என்று வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் நேற்று இரவு நடைபெற்ற செனட் எஸ்டிமேட்ஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார். செனட்டர்களுக்கிடையிலான கேள்வி பதில் விவாதம் சில நேரங்களில் கடும் வாக்குவாதமாக மாறியதால் இருமுறை இடைவெளிகளை எடுக்க வேண்டிய நிலை நேற்று ஏற்பட்டது என கூறப்படுகிறது. இஸ்ரேல் தாக்குதல்களில் குறைந்தது 9 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக காசாவில் உள்ள உள்ளூர் மருத்துவமனைகள் தெரிவிக்கின்றன. காசா நகரில் நடைபெற்ற குறைந்தது 4 தனித்தனியான தாக்குதல்களில் அவர்கள் உயிரிழந்ததாகவும், பலியானவர்களில் 2 பெண்களும் 2 குழந்தைகளும் உள்ளடங்குவதாகவும் ஷிவா மருத்துவமனை கூறுகிறது. காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி அக்டோபரில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இதுவரை 900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் உள்ள கஷ்வரினா சிறையில் 29 வயதுடைய பூர்வீக குடி பின்னணி கொண்ட ஆண் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை சிறைக்கூடத்தில் சுய நினைவற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அவருக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக மேற்கு ஆஸ்திரேலியா நீதித்துறை மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பக்கட்ட விசாரணைகளின்படி இந்த மரணம் தொடர்பாக சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை என மேற்கு ஆஸ்திரேலிய நீதித்துறை தெரிவித்துள்ளது. ஹோம்லெஸ் வீடற்றோர் நிலையை சமாளிக்க மேலும் நிதி வழங்க வேண்டும் என்று வீடற்றோருக்காக குரல் கொடுப்பவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய ஆதரவு நிலைகள் மற்றும் கொள்கைகள் பிரச்சினையை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சினைகளை இடமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கூறுகின்றனர். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் தெருக்களின் கணக்கெடுப்பு தரவுகளை அடிப்படையாக கொண்ட ஹோம்லெஸ்னஸ் நியூ சவுத் வேல்ஸ் அறிக்கையின்படி கடந்த 6 ஆண்டுகளில் மாநிலத்தில் தெருவில் தங்கியிருக்கும் மக்களின் எண்ணிக்கை 75% அதிகரித்துள்ளது. இத்துடன் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
1: எஸ்பிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
0: எஸ்பிஎஸ் பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
5: எஸ்பிஎஸ் ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
6: எஸ்பிஎஸ் ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
7: எஸ்பிஎஸ் செவரல் பில்லியன் ஸ்டோரிஸ்.
1: நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2: நேயர்களே, எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக எஸ்பிஎஸ் சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு எஸ்பிஎஸ் ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது,
8: இஸ்ரேல் 26 வருடங்களுக்கு பின்பு சுமார் 10 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் லெபனானுக்குள் ஊடுருவியது மட்டுமல்ல, 889 வருடங்கள் பழமையானது என்று கருதப்படும் பீஃபுட் காசில் என்ற கோட்டையையும் கைப்பற்றி இருப்பது பிரதான திருப்பு முனையாக இப்போது பார்க்கப்படுகிறது.
2: லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பீஃபோர்ட் காசல் கோட்டையை 26 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இது குறித்த சிறப்பு நிகழ்ச்சி, அதோடு ஆஸ்திரேலிய எரிபொருள் நிலையங்களில் காணப்படும் முக்கிய எரிபொருள் வகைகள் பற்றிய விரிவான விவரணம் ஒன்றும் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் முதலில், மருத்துவரின் பரிந்துரையுடன் கஞ்சா பயன்படுத்தும் நோயாளிகள் வாகனம் ஓட்டியதற்காக தண்டிக்கப்பட வேண்டுமா? இந்த கேள்விக்கு புதிய பதிலை வழங்கும் வகையில் நியூ சவுத் வேல்ஸ் அரசு முக்கியமான சட்ட மாற்றத்தை முன்வைத்துள்ளது. இது பற்றிய செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
9: நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மருத்துவ தேவைக்காக கஞ்சா பயன்படுத்தும் 1000கணக்கான நோயாளிகளுக்கு முக்கியமான ஒரு சட்ட மாற்றம் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த மாற்றம் மருத்துவரின் பரிந்துரையுடன் கஞ்சா மருந்துகளை பயன்படுத்தும் நோயாளிகள் வாகனம் ஓட்டும் உரிமையை பற்றிய நீண்டகால விவாதத்துக்கு ஒரு புதிய திசையை வழங்கியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் மருத்துவ கஞ்சா பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. நாள்பட்ட வலி, புற்றுநோய் சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள், தூக்கமின்மை, பதட்டம், மன அழுத்த கோளாறுகள் போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுக்காக மருத்துவர்கள் மருத்துவ கஞ்சாவை பரிந்துரைத்து வருகின்றனர். இந்த மருந்துகள் பலரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளன என்பதும் மருத்துவத் துறையினரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த மருத்துவ முன்னேற்றத்துடன் சேர்ந்து ஒரு பெரிய சட்ட பிரச்சினையும் உருவானது. தற்போதைய விதிகளின்படி ஒருவர் மருத்துவ கஞ்சாவை சட்டபூர்வமாக பயன்படுத்தியிருந்தாலும் சாலையோர பரிசோதனையின் போது அவரது உடலில் THC எனப்படும் கஞ்சாவின் செயற்பாட்டு வேதிப்பொருள் கண்டறியப்பட்டால் அவர் குற்றவாளியாக கருதப்படலாம். இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த நபர் உண்மையில் போதை நிலையில் இருந்தாரா என்பது அல்ல, உடலில் THC சுவடுகள் இருந்ததா என்பதே சட்டத்தின் அடிப்படையாக இருந்தது. இதன் காரணமாக பல நோயாளிகள் மிகவும் சிக்கலான ஒரு நிலையை எதிர்கொண்டனர். ஒருபுறம் அவர்களின் உடல் நலத்தை மேம்படுத்த மருத்துவர் பரிந்துரைத்த மருந்து இருந்தது. மறுபுறம் வேலைக்கு செல்வதற்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கும் தேவையான ஓட்டுநர் உரிமம் இருந்தது. பலருக்கு இந்த இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மருத்துவ கஞ்சாவை பயன்படுத்தும் நோயாளிகள் நீண்ட காலமாக ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி வந்தனர். மருத்துவரின் ஆலோசனையின்படி மருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்ற காரணத்துக்காக மட்டும் ஏன் நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அந்த கேள்வி. பல நோயாளிகள் தாங்கள் வாகனம் ஓட்டும் நேரத்தில் எந்தவித போதை விளைவிலும் இல்லை என்றும், ஆனால் சில நாட்களுக்கு முன்பு எடுத்த மருந்தின் சுவடுகள் மட்டும் உடலில் இருப்பதால் குற்றவாளிகளாக நடத்தப்படுவதாகவும் கூறி வந்தனர். இந்த பின்னணியில்தான் நியூ சவுத் வேல்ஸ் அரசு புதிய சட்ட மாற்றத்தை முன்வைத்துள்ளது. இந்த மாற்றத்தின் கீழ் மருத்துவரின் பரிந்துரையுடன் மருத்துவ கஞ்சா பயன்படுத்தும் சில நோயாளிகள் இனி தானாகவே தண்டிக்கப்பட மாட்டார்கள். இருப்பினும் இதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் முழுமையான ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் மருத்துவ கஞ்சா பயன்படுத்துவதை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்க வேண்டும். செல்லுபடியாகும் மருத்துவ பரிந்துரையையும் சமர்ப்பிக்க வேண்டும்.
3: It will require an online education course for people to participate in. So they'll need to have a prescription from a licensed doctor. They'll need to conduct that online course that will give them vital and important information about when to use cannabis and when to use their car. And thirdly, of course, they'll need to register as a medicinal cannabis user with Transport for New South Wales.
9: அரசின் கருத்துப்படி இந்த மாற்றம் மருத்துவ தேவைகளுக்காக மருந்தை பயன்படுத்தும் மக்களுக்கு நியாயமான அணுகுமுறையை வழங்கும். ஏனெனில் தற்போதைய விதிகள் போதிய நிலையில்

0: Starting a new life in Australia isn't easy.
1: A lot of companies have rejected me.
2: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
0: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
3: தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த விவாதம் ஒரு மாநிலத்தின் சட்ட மாற்றத்தை தாண்டி ஆஸ்திரேலியா முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏனெனில் பல மாநிலங்களில் இன்னும் உடலில் THC கண்டறியப்பட்டாலே தண்டனை வழங்கும் நடைமுறை தொடர்கிறது. எனவே நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தின் இந்த புதிய அணுகுமுறை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது மற்ற மாநிலங்களின் சட்டங்களிலும் எதிர்காலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். மருத்துவ கஞ்சா பயன்பாடு அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் நோயாளிகளின் உரிமைகள் மற்றும் சாலை பாதுகாப்பு ஆகிய இரண்டிற்கும் இடையில் சரியான சமநிலையை ஏற்படுத்துவது அரசுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஒருபுறம் மருத்துவ காரணங்களுக்காக மருந்தை பயன்படுத்தும் மக்களை தேவையற்ற தண்டனைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. மறுபுறம் சாலைகளை பயன்படுத்தும் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் உள்ளது. நியூ சவுத்வேல்ஸ் மாநிலம் தற்போது எடுத்துள்ள இந்த புதிய முயற்சி அந்த இரு நோக்கங்களுக்கும் இடையில் சமநிலையை உருவாக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. இந்த சட்ட மாற்றம் நடைமுறையில் எவ்வாறு செயல்படுகிறது, நோயாளிகளுக்கு என்ன நன்மைகளை வழங்குகிறது, சாலை பாதுகாப்பில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது, அதாவது மருத்துவ கஞ்சா பற்றிய விவாதம் இனி மருத்துவத்தையும் சட்டத்தையும் மட்டுமல்ல நோயாளிகளின் வாழ்க்கை தரம், சமூக நீதி மற்றும் நவீன சாலை பாதுகாப்பு கொள்கைகள் பற்றிய ஒரு பரந்த உரையாடலாக மாறியுள்ளது.
4: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் இலங்கை செய்திகளின் தொகுப்பு ஒலிக்க கேட்கலாம்.
5: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
6: SBS Audio.
7: நீங்கள் மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.
8: SBS Chill.
9: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
10: Can you describe that feeling for people who haven't experienced it?
11: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
7: 60-க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
8: sbs.com.au/audio.
4: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட 45 ஆண்டுகள் நினைவு நாள் நிகழ்வு. முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழப்பு. இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக விவரணம் ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
12: யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் கடந்த திங்கட்கிழமை நிறைவடைந்தது. 45 ஆண்டுகள் நிறைவடைவதனை முன்னிட்டு யாழ் பொது நூலகத்தில் நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் பொது நூலகத்தை ஆரம்பித்த KM செல்லப்பா மற்றும் நூலகம் தீப்பெட்டி எரிவதை அறிந்து அதிர்ச்சியில் உயிரிழந்த தாவிது அடிகளார் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 45 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிப்பிடும் வகையில் 45 தீபங்கள் ஏற்றப்பட்டன. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர சபையின் ஆணையாளர் அரவிந்த்ராஜ், யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் இமானுவேல் தயாளன்,

0: பொது நூலக பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் உரையாற்றிய யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் அரவிந்த்ராஜ், வாசிப்பினையும் புத்தகங்களையும் நேசிக்கின்ற இவருக்குமே இது ஒரு கவலையான விடயம் என குறிப்பிட்டார்.
1: உண்மையில் இன்றைக்கு ஒரு கவலைக்குரிய நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாசிப்பையும் புத்தகங்களையும் நேசிக்கின்ற அவருக்குமே இது ஒரு கவலையான ஒரு விடயம். புத்தகங்கள் மீதான தேடலும் வாசிப்பு அத்தோடு தொடர்புடைய செயற்பாடுகளும் இன்றைக்கு அருகி வருகின்றன. இந்த நூலகத்தை சிறப்பாக கொண்டு நடத்தி யாழ் மாநகர சபைக்கு மாத்திரமல்லாது எங்களுடைய வடமாகாணம் அல்லது தாண்டி நூல்களை தேடுகின்ற யாராக இருந்தாலும் இணைய வழி ஊடாக கூட எங்களுடைய சேவைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும்.
0: யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் இமானுவேல் தயாளன் உரையாற்றுகையில், இந்த அழிவிலிருந்து ஓரளவேனும் இந்த நூலகத்தை மீட்டெடுத்துள்ளோம் என்று குறிப்பிட்டார்.
2: அழிக்கப்பட்ட அனைத்து சில எங்களுடைய ஓலைச்சுவடிகள், எங்களுடைய நூல்கள் மீள பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது ஒரு கவலைக்குரிய விடயம். இந்த அழிவிலிருந்து நாங்கள் ஓரளவேனும் நூலகத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம்.
0: முன்னாள் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் தங்க முகுந்தன் உரையாற்றுகையில், இந்த பொது நூலகத்தை ஆரம்பித்த புத்தூர் செல்லப்பா தொடர்பில் பல்வேறு விவரங்களை குறிப்பிட்டார்.
3: புத்தூர் செல்லப்பா அவர்கள், இவர் சாதாரண ஒரு நூலகம் பாஷ்யசாலையை தன்னுடைய வீட்டிலேயே ஆரம்பித்து அதை பத்திரிகை மூலம் பகிரங்கப்படுத்தி பின்பு பாஷ்யசாலையாக நூலகமாக அதனுடைய சரித்திரத்தை பார்த்தால் தெரியும். அதில் இருக்கின்ற
0: 45 ஆண்டுகள் நினைவு நாள் நிகழ்வு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரபிள்ளை, இந்த நூலகத்தின் வளர்ச்சிக்கு தமிழ் மக்களுடைய பங்களிப்பும் சர்வதேசத்தின் ஆதரவும் காத்திரமாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார்.
4: இருக்கப்பட்ட பொழுது இந்த நூலகத்தில் 95,000 மேற்பட்ட அரிய பல நூல்கள் இருந்தது. இந்த இருக்கப்பட்டதுக்கு பின்புலத்தில் அதனால் ஏற்பட்ட தாக்கம் இலங்கையிலும் சர்வதேச ரீதியாகவும் ஏற்பட்ட அழுத்தங்களும் கருத்துக்களாலும் இந்த அரசாங்கங்கள் அடிக்கடி உதவி செய்து வந்ததனால் இன்று அந்த நூலகம் விரிவாக்கப்பட்டு வரக்கூடிய இரட்டிப்பு நூல் தொகையையும் கொண்டு திகழ்கின்றது. இந்த நூலகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழ் மக்களுடைய பங்களிப்பும் சர்வதேச சமூகமும் காத்திரமாக அமைந்தது.
0: களுத்துறை மாவட்டத்தின் கொரணை அங்குருவா தொட்ட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் கடந்த புதன்கிழமை மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 12 முதியவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அத்துடன் இந்த அனர்த்தத்தின் போதும் அங்கிருந்து 3 பேரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், மேலும் 7 பேர் கடுமையான தீக்காயங்களுடன் ஹொரணை வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட தருணத்தில் குறித்த முதியோர் இல்லத்திற்குள் ஊழியர்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட மொத்தமாக 72 பேர் தங்கியிருந்துள்ளனர். தீ பரவ ஆரம்பித்ததும் விரைந்து செயற்பட்ட பிரதேசவாசிகள் மற்றும் தீயணைப்பு படையினர் இவர்களோடு போலீசார் இணைந்து முதியோர் இல்லத்திற்குள் சிக்கியிருந்த 51 பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர். இந்த தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. அங்குருவா தொட்ட காவல்துறை மற்றும் விசேட தடயவியல் காவல்துறை குழுவினர் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதேவேளையில் இரத்தினபுரி மாவட்டத்தின் எம்பிலிபிடிஏவில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இச்சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றது. தீ விபத்தின் காரணமாக ஏற்பட்ட தீக்காயங்கள் மற்றும் நச்சு புகையை சுவாசித்தமை காரணமாக இவர்களை வைத்தியசாலையில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் முன்னாள் இராணுவ புலனாய்வுத்துறை தலைவர் சுரேஷ் சாலே தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் இராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கர்னல் அன்சார் மற்றும் உதலாகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களம் கடந்த புதன்கிழமை கோட்டை நீதிமன்றத்தில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்து நீதிவான் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். நீதிமன்றில் ஆஜராகியிருந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகள் விசேட கோரிக்கையொன்றினை முன்வைத்து முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச, பிரேமானந்த உதலாகம மற்றும் ரிஷான் டிரோஷன் அன்சார் ஆகியோருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையை பெற்றுக்கொண்டனர். குறிப்பாக குறித்த இந்த வழக்கு தொடர்பான வாக்குமூலங்களை ஆராய்கின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் மற்றும் அதன் பின்னரான விடயங்களோடு குறித்த மூவருக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு இருப்பதாக நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டே அவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையை கோருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார்கள். குறித்த விடயத்தை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு குறித்த மூவருக்கும் எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதித்து குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அது தொடர்பில் அறிவித்தது. குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர, சர்வதேச விசாரணைகளில் கூட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ISIS அமைப்பினரால் நடத்திய தாக்குதல் என்றுதான் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே கோட்டாபாயவை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் சம்பந்தப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்றார். கொலம்பியில் அவர் ஊடக சந்திப்பில் மேலும் கருத்து வெளியிடுகையில்
5: கோட்டாபய ராஜபக்ஷ மெத்துமா சஹா தவது என்னெங்கே
0: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் இருவர் மீது வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளமை தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகவே அமைகின்றது என்று குறிப்பிட்டார். இதேவேளையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கை சிலர் திசை திருப்ப முயற்சிக்கின்றனர் என அமைச்சர் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டார்.
6: இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய தொடர்பு பட்டவர்களாக என்று கருதப்படுகின்ற அல்லது சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கள் எல்லோருமே சேர்ந்து இன்றைக்கு ஓர் அணியில் அணி திரண்டிருக்கின்றார். இப்போது நடைபெற்று வருகின்ற இந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலான வழக்கை வேறு வழிக்கு ஏதாவது திசைப்ப முடியுமா அல்லது இதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு வழியில் இவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? அவர்களுடைய செயற்பாடுகள் இன்றைக்கு வெளிக்காட்டி நிற்கிறது.
0: இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவானன்.
7: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த வாரம் தமிழகத்தில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனைகள். தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய தமிழக முதலமைச்சர் விஜயின் திருச்சி உரை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகல். இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்திகளின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இணைகிறார் நமது தமிழக செய்தியாளர் ராஜ்.
8: தமிழகம் முழுவதும் சுமார் 60 அரசு அலுவலகங்களில் கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டது தமிழகத்தில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய இந்த சோதனையில் சிக்கிய 3 சார் பதிவாளர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 60 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர். 4ஆம் தேதி முகூர்த்த நாள் என்பதால் சார் பதிவாளர் அலுவலகங்களில் அதிக எண்ணிக்கையில் டோக்கன்களும் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்கள் கூட்டமும் நிரம்பி வழிந்தது. இது போன்ற சூழ்நிலையில் பிற்பகல் 2 மணியளவில் தமிழகம் முழுவதும் உள்ள 60 மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களுக்குள் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர். சென்னை, கோவை, தருமபுரி, நெல்லை, ராமநாதபுரம், நாமக்கல், மயிலாடுதுறை, விருதாச்சலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டன. காவல்துறையினரின் பாதுகாப்போடு இந்த சோதனைகள் நடைபெற்றன. சார் பதிவாளர் அலுவலகங்களில் அலுவலர்களிடமிருந்த பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பத்திரப்பதிவுகள் உள்ளிட்ட கணக்குகளும் ஆய்வு செய்யப்பட்டன. அத்துடன் பத்திரப்பதிவு செய்ய வந்திருந்த பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கப்பட்டதா எனவும் விசாரிக்கப்பட்டது. பத்திரப்பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் ஏக்கர் மற்றும் கட்டுமானத்துக்கு தகுந்தாற்போல் 1000 மற்றும் லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்பதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த சோதனைகள் நடைபெற்றதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. சோதனையின் முடிவில் திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பதிவாளர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதால் 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சோதனையின் போது கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மணலூர் பேட்டையில் ரூபாய் 1.20 லட்சம், விருதுநகரில் 54,000, சாத்தூரில் 20,000, மதுரை விளாங்குடியில் 90,000 என்று பல இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. மாலை நேரங்களில் அலுவலகப் பணிகள் முடியும் தருவாயில் கணக்கில் வராத பணம் கைமாறும் நேரத்தை துல்லியமாக கணித்து அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. முன்னாள் சென்னை மாநகர காவல் ஆணையரும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவராக இருக்கும் அருண் ஐபிஎஸ் உத்தரவின் பெயரில் இந்த சோதனைகள் நடைபெற்றதாக தெரிய வருகிறது. பணம் பறிமுதல் செய்யப்பட்ட அலுவலகங்களில் உள்ள சார் பதிவாளர்கள் மற்றும் அலுவலர்களிடமும் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட தொகை குறித்து அவர்களால் முறையான விளக்கம் அளிக்க முடியாத பட்சத்தில் அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் துறை ரீதியாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய இந்த சோதனை பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய தமிழக முதலமைச்சர் விஜய், திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக கடந்த வாரம் திருச்சிக்கு வருகை தந்தார் தமிழக முதலமைச்சர் விஜய். திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மற்றும் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ் உள்ளிட்டோர் வரவேற்றனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஜோசப் கல்லூரி வரை சுமார் 10 கிலோமீட்டர் முதலமைச்சர் சாலை வளம் மேற்கொண்டார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய விஜய் தனக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு நன்றியை தெரிவித்தார்.
9: தமிழக மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும்.
8: 6 மாதங்கள் அமைதியாக இருப்போம் என்று சொன்னவர்கள் 6 நாட்கள் கூட அமைதியாக இல்லை என்று பேசினார் தமிழக முதலமைச்சர்.
9: ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல, 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து 1.5 மணி நேரத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க.
8: திமுக மற்றும் தாவேக்கா இடையே மட்டுமே போட்டி என்று பேசினார் தமிழக முதலமைச்சர்.
9: ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே, இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடா.
8: தனது உரையின் போது திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் தமிழக முதலமைச்சர் விஜய்.
9: உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புகள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியில எல்லாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே கேளுங்க. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களோட ஆட்சியில? மக்கள் பணத்தை டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சீங்க. இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்ப தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி.
8: தமிழக முதலமைச்சர் விஜயின் பேச்சு குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழக முதலமைச்சர் விஜயின் பேச்சு ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் பாமகவின் அன்புமணி ராமதாஸ். தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து முதலமைச்சர் எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று தெரிவித்துள்ளார் அன்புமணி ராமதாஸ். தமிழக முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்.
10: தூர சக்தியா, ஓர சக்தியா, கோர சக்தியா, பார சக்தியா, தூர்ந்து போன சக்தியா ப்ரோ? விஜய் ப்ரோ எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம் முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? அந்த சீஃப் மினிஸ்டர் ப்ரோ. ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் பீரா உங்களுக்கு? எங்க பார்த்து தீய சக்தி தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? கேட்க மாட்டோமா? அப்புறம் நாங்க சாதி மதம் பணத்தை எல்லாம் உடைச்சிட்டீங்க. நீ சாதி பார்த்து கேண்டிடேட்டா போடல, நீங்க மதமே பாக்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான் அது ஒரு மதம். என்ன ப்ரோ?
8: தமிழக முதலமைச்சர் விஜயின் திருச்சி உரை குறித்து சமூக வலைத்தளங்களிலும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழக அரசியல் தொடர்பான மற்றும் ஒரு செய்தி. தமிழக அரசியலில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படும் பாஜகவின் தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி உள்ளார். பாஜகவிலிருந்து விலகியுள்ள அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த வாரம் டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்து விட்டதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவரின் ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிமுகவுடனான கூட்டணி மற்றும் கட்சிக்குள் தனக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் குறைப்பு காரணமாகவே இந்த ராஜினாமா கடிதத்தை அவர் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதே நேரம் இன்னும் சில தினங்களில் அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க உள்ளதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
7: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
11: மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.
7: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விளம்பர இடைவேளை.
12: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
13: Starting a new life in Australia isn't easy.
14: A lot of companies have rejected me.
15: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
13: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
16: We are currently in an ad break. Your program will resume shortly.
17: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை Facebookல் தொடரக்கூடாது? SBS தமிழின் Facebook ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
13: Starting a new life in Australia isn't easy.
14: A lot of companies have rejected me.
15: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
13: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
18: SBS வானொலி செய்திகள், நாட்டு நடப்புகள், எழுச்சியூட்டும் கதைகள் அனைத்தும் உங்கள் மொழியில். பேசி பரிமாறுவோம். sbs.com.au/tamil.
7: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு திரை இசைப்பாடல். பாடு நிலாவே திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார் SP பாலசுப்ரமணியம்.

0: பாடு நிலாவே திரைப்படத்தில் இடம்பெற்றது அந்த பாடல். பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.
0: நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் நடக்கும் செய்திகளை சம்பவங்களை உலகம் முழுவதும் தமிழ் மொழியில் கொண்டு செல்லும் ஒரே ஒலிபரப்பு எஸ்பிஎஸ் தமிழ். ஒரே இணையதளம் எஸ்பிஎஸ் தமிழ். sbs.com.au/tamil. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பியூஃபோர்ட் காசல் கோட்டையை 26 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் சூழலில் நடைபெற்றுள்ள இந்த நடவடிக்கை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கோட்டையின் வரலாற்று பின்னணி, அதன் ராணுவ முக்கியத்துவம் மற்றும் தற்போதைய அரசியல் தாக்கங்கள் குறித்து ஊடகங்கள் தரும் தகவல்களை தொகுத்தளிக்கிறார் ஊடகத்துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல்.
2: வணக்கம் சத்யநாதன்.
3: வணக்கம் ரைசல்.
2: இப்ப நாம திரும்பவும் மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு பிராந்தியத்தை பற்றி பேசுறோம். இன்னும் குறிப்பாக வந்து இப்ப இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு இடையில வந்து ஒரு போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இரு நாடுகளுக்கு இடையே இந்த யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் இந்த நிலைமையில கேந்திர முக்கியத்துவம் மிக்கதாக அல்லது வரலாற்று பெருமை மிக்கதாக பார்க்கப்படுகின்ற பியூஃபோர்ட் கேசல் அப்படின்னு அழைக்கப்படுகிற, அல்லது அரபிக் மொழியில் வந்து கலாத் அல் ஷகிப் இல்லையா, இந்த கோட்டை வந்து இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. இது மிகவும் பரபரப்பான நிகழ்வாக பார்க்கப்படுது இல்லையா? அதுக்கு பின்னணி என்ன சொல்லுங்களேன்.
3: ஆமாம் ரைசல், இஸ்ரேல் 26 வருடங்களுக்கு பின்பு சுமார் 10 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் லெபனானுக்குள் ஊடுருவியது மட்டுமல்ல, 889 வருடங்கள் பழமையானது என்று கருதப்படும் பியூஃபோர்ட் காசல் என்ற கோட்டையையும் கைப்பற்றி இருப்பது பிரதான திருப்பு முனையாக இப்போது பார்க்கப்படுகிறது. ஹெஸ்பல்லாவுக்கும் இஸ்ரேல் துருப்புகளுக்கும் இடையே கடந்த சில தினங்களாக இடம்பெற்ற கடுமையான மோதல்கள் மற்றும் இஸ்ரேலின் வான் தாக்குதல்கள் என்பவற்றின் பின் பியூஃபோர்ட் காசல் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் இப்போது வந்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் தொடக்கம் இஸ்ரேல் லெபனான் ஆகிய நாடுகளுக்கிடையே ஆரம்பித்த மோதல்களின் பின்னர் இஸ்ரேல் இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற கோட்டையை கைப்பற்றி இருப்பது இஸ்ரேலுக்கு சாதகமான நிலையை உருவாக்கி இருப்பதாக நம்பப்படுகிறது ரைசல். அதே வேளையில் April 17 முதல் இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் நிலையிலும் இந்த வார இறுதியில் இரு நாடுகளுக்கு இடையேயான சமாதான பேச்சுவார்த்தைகள் வாஷிங்டனில் இடம்பெற இருக்கும் நிலையிலும் இஸ்ரேல் திட்டமிட்டு இந்த கோட்டையை கைப்பற்றி இருப்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ரைசு.
2: சத்யநாதன், இப்ப இது மிகவும் முக்கியமான ஒரு கோட்டை, இருந்தாலும் கூட இந்த பியூஃபோர்ட் கோட்டையினோட சரித்திர முக்கியத்துவம் என்ன சொல்லுங்களேன்.
3: கலாத் ஆஃப் ஷகிப் என்று அழைக்கப்படும் இந்த கோட்டை 1137 கட்டதாக கருதப்படுகிறது ரைசு. பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் குறிப்பாக அயூபிட் மாம்லூக்ஸ் போன்ற ஆட்சியாளர்களின் காலங்களில் இந்த கோட்டை விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது, புனரமைக்கப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோட்டை அமைந்துள்ள மலைப்பகுதி லெபனான், சிரியா, பலஸ்டீன் ஆகிய நாடுகள் வரை வியாபித்திருப்பதால் இது கேந்திர முக்கியத்துவம் மிக்க பிரதேசமாக பார்க்கப்படுகிறது. குருசைடர் காசல் சிலுவை போர் காலத்து கோட்டை என்ற வகையில் கட்டப்பட்ட இந்த கோட்டை அயூபிட் வம்ச வழிவந்த சுல்தான் சலாடினின் ஜெருசலேம் இராணுவத்தாலும் ஒட்டோமன் பேரரசினாலும் பிரெஞ்சு அரசாலும் PLO என்ற பலஸ்தீனிய விடுதலை இயக்கத்தினராலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட கோட்டையாகும் ரைசல். இதற்கு பிரெஞ்சு பெயரான பியூஃபோர்ட் காசல் என்ற பெயரே பிரபலமான பெயராக இப்போதும் இருக்கிறது. 1982 இஸ்ரேல் லெபனான் போரின் போது அப்போது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து பின்னர் பிரதமரான எரியல் ஷெரோனின் தலைமையில் பியூஃபோர்ட் காசலை இஸ்ரேல் கைப்பற்றியது. 2000 இஸ்ரேல் அங்கிருந்தும் லெபனானில் இருந்தும் முழுமையாக வெளியேறியது. அதன் பின் தாக்குதல்கள் போர்கள் காரணமாக பெருமளவில் சேதமடைந்திருந்த கோட்டை பெரும் பொருட்செலவில் லெபனானால் பழுது பார்க்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்படுகிறார்கள்.
2: சத்யநாதன், இப்ப அந்த கோட்டையிலிருந்து வெளியேறி இஸ்ரேலுக்கு இப்போது அந்த கோட்டை பிடித்திருப்பது அல்லது அந்த கோட்டை ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கப்படுது.
3: இஸ்ரேலிய ராணுவத்தின் பராக்கிரமத்துக்கு அடையாளமாகவும் 2 இனங்களுக்கிடையேயான பேதங்களை அடையாளப்படுத்தும் சின்னமாகவும் இந்த கோட்டை இருப்பதால் அப்பகுதி வரை லெபனானுக்குள் ஊடுருவி அந்த கோட்டையை கைப்பற்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தனது இராணுவத்துக்கு கட்டளையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் நெத்தனியாவினதும் எனதும் உத்தரவுகளின்படி IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் லெபனானில் லிட்டானி ஆற்றை கடந்து பீஃபுட் காசில் அமைந்துள்ள பீஃபுட் ரிஜ் என்ற பிரதேசத்தை கைப்பற்றியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் தெரிவித்திருக்கிறார். கோட்டை கைப்பற்றப்பட்டவுடன் இஸ்ரேல் கொடியும் இராணுவத்தின் கோலானி பிரிகேடின் கொடியும் அங்கு ஏற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலில் ஒரே ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரர் மட்டும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் IDF சொல்லியிருக்கிறது. இந்த கோட்டையும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதியும் இஸ்ரேல் கைவசம் இப்போது வந்துள்ளதால் இங்கிருந்து இஸ்ரேலின் வடக்கு பகுதியையும் லெபனானின் தெற்கு பகுதியையும் ஒரே நேரத்தில் கண்காணிக்கும் வசதி இப்போது இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கிறது. ரைசல், கடந்த காலங்களில் ஹெஸ்புல்லா இந்த தெற்கு பகுதியில் இருந்துதான் இஸ்ரேலின் மீது, அதாவது இஸ்ரேலின் வடபகுதியை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி வந்ததை பலரும் அறிவார்கள்.
2: சத்யநாதன், இப்ப இந்த கோட்டையை கைப்பற்றி இருப்பதை லெபனானும் சரி மற்ற நாடுகளும் எப்படி பார்க்கின்றன?
3: இஸ்ரேல் லெபனானின் நினைவு பதிவுகளை வேரோடு பிடுங்கி எறிந்து மக்களின் வரலாற்றையும் சிதைத்து அழிக்க முயல்வதாக லெபனான் பிரதமர் நவாப் சலாம் குற்றம் சாட்டியிருக்கிறார். ரைசல், கோட்டையை இஸ்ரேல் கைப்பற்றிய பின் பிரெஞ்சு வெளிநாட்டு அமைச்சர் ஜீன் நோயல் விடுத்த அறிக்கை ஒன்றில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை பற்றி விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபை அவசர கூட்டம் ஒன்றை கூட்ட வேண்டும் என்றும் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் லெபனானுக்குள் நீண்ட தூரம் ஊடுருவுவதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த திங்களன்று இது தொடர்பாக கூடும் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே வாஷிங்டனில் நடைபெறும் பேச்சுவார்த்தை இந்த வாரமும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளையோ இது தொடர்பான முடிவுகளையோ தாம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பதால் ஹெஸ்புல்லா இதில் பங்கேற்க போவதில்லை என்றும் அறிவித்திருக்கிறது. ரைசல்,
2: மிக நன்றி. சத்யநாதன், மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போமே. நன்றி.
3: நன்றி ரைசல்.
0: லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பியூஃபோர்ட் காசல் கோட்டையை 26 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இது குறித்த தகவல்களை தொகுத்தளித்தவர் ஊடகத்துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரைசல்.
4: Starting a new life in Australia isn't easy.
5: A lot of companies have rejected me.
6: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
4: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
7: You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly.
1: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
8: நேர்கள் இணைந்திருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
0: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக, எரிபொருள் நிரப்பும் போது மலிவான பெட்ரோல் வகைகளை தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனமானதா? இதற்கான பதில் பெரும்பாலும் உங்கள் எஞ்சின் தேவைகளை பொறுத்தது. ஏனெனில் எல்லா எரிபொருட்களும் எல்லா வாகனங்களுக்கும் பொருந்தாது. ஆஸ்திரேலிய எரிபொருள் நிலையங்களில் காணப்படும் முக்கிய எரிபொருள் வகைகள் குறித்து ஜோயி தொமைடு ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்குகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
9: நாட்டில் எரிபொருள் விலைகள் நிலையற்றதாக இருப்பதால் ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ள ஓட்டுநர்கள் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் அதிக கட்டணம் செலுத்துகின்றனர். எனவே எரிபொருள் நிரப்பும் போது மலிவான பெட்ரோல் வகைகளை தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனமானதா? இதற்கான பதில் பெரும்பாலும் உங்கள் என்ஜினின் தேவைகளை பொறுத்தது, ஏனெனில் எல்லா எரிபொருட்களும் எல்லா வாகனங்களுக்கும் பொருந்தாது. ஆஸ்திரேலியாவில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் காணப்படும் முக்கிய எரிபொருள் வகைகளில் பல்வேறு தரங்களிலான அன்லெடட் பெட்ரோல், எத்தனால் கலந்த பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை அடங்கும். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மூன்று முக்கிய பெட்ரோல் பம்ப்ஸ் உள்ளன. அவை சாதாரண அன்லெடட் பெட்ரோல் எனப்படும் 91 ஒக்டெயின் எரிபொருள், பிரீமியம் அன்லெடட் 95 ஒக்டெயின் எரிபொருள் மற்றும் 98 ஒக்டெயின் எரிபொருள். வெவ்வேறு கணக்கீட்டு முறைகள் காரணமாக இந்த வகைகள் மற்ற நாடுகளில் உள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையங்களிலிருந்து சற்றே மாறுபடலாம். ஆனால் அவை சமமான எரிபொருள் தரத்தை குறிக்கின்றன என்பதை உறுதியாக நம்பலாம் என்கிறார் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பேராசிரியராகவும் ப்ரோ வைஸ் சான்சலர் ஆஃப் என்டர்பிரைஸ் எஜுகேஷனாகவும் பணியாற்றி வரும் ஜக் அமான்.
10: So if you go to the US, for instance, you'll see low, medium and high grade octane are traditionally labeled 87, 89 and 91. Here it's 91, 95, 98. In each case, it's simply how the government is choosing to calculate it. But the truth of the matter is, ultimately, these are internationally harmonized.
9: இதுவரை ஆக்டேன் ரேட்டிங் என்பது ஒரு எரிபொருளின் முன்கூட்டியே எரியும் தன்மையை எதிர்க்கும் திறனை அளவிடுகிறது என விக்டோரியாவின் ராயல் ஆட்டோமொபைல் கிளப் RACV-இன் கொள்கை பிரிவு தலைவர் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் விளக்குகிறார்.
11: So the octane number on the bows shows how resistant a fuel is to what they call engine knock. The higher the number, it means that the higher the quality of the fuel is.
9: அதிக ஆக்டேன் ரேட்டிங் என்பது அதிக விலையை குறிக்கிறது. ஆனால் அது சிறந்த என்ஜின் செயல்திறனையோ அல்லது எரிபொருள் சிக்கனத்தையோ தரும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு உயர் செயல்திறன் கொண்ட அல்லது ஸ்போர்ட்ஸ் வாகனத்தை ஓட்டாத வரையில் ஒரு குறிப்பிட்ட அளவு எரிபொருளுடன் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யலாம் என்ற எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளும் போது அன்லெடட் 91 தான் பொதுவாக உங்களுக்கு மிகவும் செலவு குறைந்த தேர்வாகும் என்று RACV-இன் வில்லியம்ஸ் கூறுகிறார்.
11: So if you're driving a conventional vehicle, say a small to medium SUV or a hatchback, you will get as much fuel efficiency out of 91 as you will 98. And of course, 91 should be cheaper. But that's not to say that the 98 is bad for your vehicle. It simply wouldn't be harnessed in a way that a high-performing vehicle would make the most or optimize that octane level.
9: மறுபுறம் உங்கள் வாகனம் உயர் ஒக்டெயின் எரிபொருளில் இயங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டிருந்தால் 91 அன்லெடட் பெட்ரோலை பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படுவதில்லை. உங்கள் வாகனத்தின் எரிபொருள் மூடிக்கொள்ளிருக்கும் லேபிளிலோ அல்லது வாகனத்தின் கையேட்டிலோ உங்கள் உற்பத்தியாளர் பரிந்துரைக்கும் ஒக்டெயின் அளவு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் தவறான பெட்ரோல் வகையை பயன்படுத்தினால் அது உங்கள் எரிபொருள் சிக்கனத்தையும் நீங்கள் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் என்பதையும் பாதிக்கக்கூடும்.
11: That if you do use the incorrect petrol type, this can affect not only your fuel efficiency and how far you can go with your vehicle, but also running costs and over time wear and tear and damage to your engine.
9: டீசல் வாகனத்தில் பெட்ரோலையும் பெட்ரோல் வாகனத்தில் டீசலையும் ஒருபோதும் நிரப்பக்கூடாது. நீங்கள் ஒரு டீசல் வாகனத்தை ஓட்டுகிறீர்கள் என்றால் புதுப்பிக்கத்தக்க மற்றும் மக்கும் தன்மையுடைய எரிபொருளான பயோடீசலை உங்கள் வாகனம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதை உங்கள் உற்பத்தியாளரிடமிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இல்லையென்றால் நீங்கள் வழக்கமான டீசலையே பயன்படுத்த வேண்டும். ஆஸ்திரேலியாவின் மிகவும் பொதுவான எத்தனால் பெட்ரோல் பிளெண்ட் E10 ஆகும். இதில் தாவர பொருட்களிலிருந்து பெறப்படும் எரிபொருளான 10% எத்தனால் 90% அன்லெடட் பெட்ரோலுடன் கலக்கப்படுகிறது. இது அதிக ஒக்டெயின் கொண்டது மற்றும் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் விலை மலிவானது. ஆனால் இது உங்கள் எரிபொருள் செலவை மிச்சப்படுத்தும் என்று சொல்ல முடியாது என பேராசிரியர் அமான் விளக்குகிறார். குறிப்பாக E10 பயன்படுத்துவதில் உள்ள ஒரே குறைபாடு என்னவென்றால் நீங்கள் எரிபொருளை சற்று வேகமாக பயன்படுத்துவீர்கள். எனவே நீங்கள் பயணிக்கும் ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் நீங்கள் பயன்படுத்தும் எரிபொருளின் அளவில் சுமார் 3% அதிகரிப்பை காண்பீர்கள் என்று அவர் சொல்கிறார்.
10: Adding a little bit of ethanol increases the octane rating. So for the same volume of fuel, you actually get a bit more punch out of the car. The only downside to putting E10 in is that you tend to go through fuel a little bit faster. So you're going to notice about a 3% increase in the amount of fuel you consume per 100 kilometers you travel, but it has a cheaper price, and those two things equilibrate out.
9: உங்கள் வாகனம் E10 ஏற்றுக்கொள்ளுமா என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் உற்பத்தியாளரின் கையேட்டை சரிபார்க்கவும் அல்லது அவர்களின் இணையதளத்திற்கு செல்லவும் என்று பேராசிரியர் ரமன் வலியுறுத்துகிறார்.
10: A good rule of thumb is that anything made in the past 20 years or so is going to be compatible with E10. Another rule of thumb, if the car has a carburetor on it, it's probably not going to be compatible with E10.
9: ஆஸ்திரேலியாவில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள் தரம் ஒரே தர நிலையின் கீழ் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பெட்ரோல் விற்பனையாளர்களிடையே தரத்தில் எந்த வேறுபாடும் இருக்காது என்பதால் சிறந்த எரிபொருள் விலையை பெற பல இடங்களிலும் விலையை ஒப்பிட்டு வாங்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு RACV அறிவுறுத்தியுள்ளது. நிதி நிலைமை பற்றி கவலைப்படும் வாகன ஓட்டிகளுக்கு உற்பத்தியாளரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் மலிவான எரிபொருளை கண்டுபிடிப்பதே பொதுவாக மிகவும் சிக்கனமான தேர்வாகும்.
0: எரிபொருள் நிரப்பும் போது மலிவான பெட்ரோல் வகைகளை தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனமானதா? இதற்கான பதில் பெரும்பாலும் உங்கள் என்ஜின் தேவைகளை பொறுத்தது. ஏனெனில் எல்லா எரிபொருட்களும் எல்லா வாகனங்களுக்கும் பொருந்தாது. ஆஸ்திரேலிய எரிபொருள் நிலையங்களில் காணப்படும் முக்கிய எரிபொருள் வகைகள் குறித்து ஜோயி தொமைடு ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்கியவர் ரேணுகா துரைசிங்கம்.
4: உங்கள் கைபேசியில் நாங்கள் இருக்கிறோம்.
12: எப்பொழுதும் எங்கு சென்றாலும் உங்கள் கைபேசியோடு நாங்களும் வருகிறோம்.
13: facebook.com/sbs tamil.
14: செய்திகள், நாட்டு நடப்புகள், புதினங்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள்
0: அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது Facebook.
4: எம்மோடு Facebookல் இணையுங்கள். உங்களது கதைகளை, வாழ்வை எங்களோடு பகிர வாருங்கள்.
13: facebook.com/sbs tamil. SBS தமிழ் Facebook உங்களோடு பயணிக்க இப்பொழுதே லைக் செய்யுங்கள்.
0: facebook.com/sbs tamil. நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு திரை இசைப்பாடல். திருடா திருடா திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மானின் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார் மனோ.

நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் அவளோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேயர்களே.